0: சத்துகம் ஸ்ரீ வாகேகுரு.
1: பௌடி வட்டி ஹூ வட்டா பார் தேரா மர்த்தபா ரங் பிரங் நேக்னா ஜப்பன் கர்த்தபா ஜியா அந்தர் ஜியோ சப் கிச் ஜானலா சப் கிச் தேரே வஸ் தேரா கர் பலா தேரே கர் நந்த வதாயி துத் கர் மான் மத்தா தேஜே அப்னா ஆப் ஜர் சர்ப கலா.

0: ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ, ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ।
1: Thank you. ஆக அதில் எதிர்பார்க்க முடியும் திருநாள் அவர்களை தான்